0: அது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: உங்கள் மனவாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
1: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம், அவள் நினைவுகளே என் சுவாசம்.
0: அன்புள்ள அப்பா.
1: என்னப்பா?
0: உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா?
1: அப்பா அப்பா அப்பா அப்பா நாற்றிகளப்பா.
0: அம்மா உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா?

0: பட் அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட் அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?